பார்க்கறது. மெரி சிறி மரோடனி, மெரி பூஷ மரோடனி, ਮੁਬਾਰਕ ਇਹ ਤੁਹਾਡੇ ਹੱਥ ਲੱਗਦੇ ਪਏ ਨੇ, ਪਰ ਇਹ ਭਗਵਾਨ ਇਹ ਕੋਈ ਵੱਡੀ ਗੱਲ ਨਹੀਂ।